கர்த்தா, அதோ ஒரு அர்த்தங் அகங் ஓகர்த்தா, பரம பரம பரமேஸ்வரங் பிரவசிப்பாலங், சதா சர்வதா சிதாதா தயாலங், அசேதிய பேதிய நாமங் காமங் சமஸ்து பராஜி சமஸ்தஸ்தாமங் தேரா ஜோர் சாச்சரி சந்த் ஜலே ஹை தலே ஹை அபீத் ஹை அபே ஹை பிரபு ஹை அஜூ ஹை அதேச ஹை அபேச ஹை பிஜங் பிரியா சந்த் அகாதே அபாதே அனந்தி ஸ்வரூபே நமோ சர்மானே சமஸ்தின் தானே நவாஹ துவங் நிர்நாத்தே நவாஹ துவங் பிரமாத்தே நவாஹ துவங் கஞ்சே நவாஹ துவங் பஞ்சே நவாஹ துவங் காலே நவாஹ துவங் அபாலே நமோ சர்வதேசே நமோ சர்வபேசே